0: ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமன் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகளில் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை செய்வமடுக்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் 19 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திறப்பதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதிப்பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அருள் உடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தன்னை விட பலவீனமானவர்களை துன்புறுத்த நினைக்க முன் தன்னை விட வலிமையானவர் முன்பாக தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் என விளக்கம் தருகின்றனர். நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யவோ அல்லது அவர்களை துன்புறுத்தவோ நினைக்கும் போது நம்மை விட பலம் பெற்றவர் நம்மை தாக்க வந்தால் நாம் எந்த அளவுக்கு பயப்படுமோவோ அதேபோல நமக்கு கீழே உள்ளவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து இரக்கம் காட்ட வேண்டும் எனவும் குறிப்பிடுகின்றனர். எளியாரை வலியார் வாட்டினால் வலியாரை தெய்வம் வாட்டும் என்றொரு பழமொழி உண்டல்லவா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்றும் கூறுவர். வலிந்தவர் மெலிந்தவர் மேல் அதிகாரம் செலுத்தவோ துன்புறுத்துவதோ நியாயமானதல்ல. மற்றவர்களின் வலியை உணர்ந்து கருணை காட்டுதலே பொருத்தமானது. எவ்வுயிரையும் தன்னுயிர் போல எண்ணுவது உண்மையான ஆன்மீகம். தன் நிலையை எண்ணி பார்க்கும் போது ஏற்படுகின்ற மனப்பக்குவம் எவர் மீதும் நியாயத்துக்கு புறம்பாக அதிகாரத்தை செலுத்தவோ துன்புறுத்தவோ மனம் பெறாது. வலியார் முன் தன்னை நினைக்க என்னும் தொடர் குறிப்பாக உளவியல் சார்ந்த ஒரு வழிகாட்டுதலே ஆகும். எளியாரிடம் வலியார் அருளோடு இருந்தால் வலியாரிடம் தெய்வம் அருளோடு இருக்கும்.

0: வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியிலே தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறை வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஆளுமை தான் புலமை பித்தன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
2: ராமசாமி என இயற்பெயர் கொண்ட புலவர் புதுமை பித்தன் தமிழ் பற்று, தமிழ் கல்வி என உழைப்பால் தன்னை வளர்த்து கொண்டவர். 1961 புலவர் பட்டம் பெற்ற பிறகு ஆத்தூரில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். சினிமாவில் பாட்டெழுத வேண்டும் என்ற துடிப்பும் அவரிடம் நிறையவே இருந்தது. கோவை முனிசிபல் உயர்நிலைப் பள்ளியில் அவர் பணிபுரிந்த காலத்தில் ஓர் சினிமா நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்த புலமை பித்தனை அழைத்திருந்தார்கள். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபல இயக்குனர் கே சங்கர் புலமை பித்தனின் வரவேற்புரையில் சிலிர்த்து அவரை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். புலமை பித்தனின் சினிமாவுக்கான தொடர்பு அங்கே இருந்துதான் ஆரம்பமாகிறது. பின்னர் சென்னை வந்த புலமை பித்தன் சாந்தோம் உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணி புரிந்து கொண்டே சினிமாவில் பாட்டெழுத வாய்ப்பு தேடியிருக்கின்றார். எம்ஜிஆரை வைத்து 68ஆம் ஆண்டு குடியிருந்த கோயில் படத்தை இயக்கிய அதே இயக்குனர் கே சங்கர் பாட்டெழுதும் வாய்ப்பை புலமை பித்தனுக்கு கொடுத்தார். நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று புலமை பித்தன் எழுதிய பாடல் பட்டி தொட்டி எங்கும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு எல்லாமே ஏற்றம்தான். அடிமை பெண் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல் திரையில் முதல் முதலாக ஒலித்தது. ஆயிரம் நிலவேவாம், ஓர் ஆயிரம் நிலவேவாம். புலவர் புலமை பித்தனின் காதல் பாடல் இது. நினைத்ததை முடிப்பவன், இதயக்கனி என மக்கள் திலகம் நடித்த படங்களிலெல்லாம் அவரின் ஆஸ்தான புலவர்களுள் ஒருவராக மாறினார் புலமை பித்தன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அவருக்கு உற்ற புலமாக இருந்தவர்களுள் ஒருவர் புலமை பித்தன் அவர்கள். எம்ஜிஆரின் விசுவாசியாக இருந்ததால் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பொறுப்பும் அவரை தேடி வந்தது. மேலவை துணைத் தலைவராகவும் பதவி வகித்தார். நாட்டுப்புற பாட்டுக்களை ஒத்த திரைப்பட பாடல்களுக்கும் இலக்கிய தகுதியை கொடுத்தவர் அவர். பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையான் தின்னுதென்று சொன்னாங்க உச்சியை வேகுந்தெடுத்தே. எம்ஜிஆர் புதிதாக கட்சியை துவக்கினாலும் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதை அவர் நிறுத்தவில்லை. அவரது படங்களுக்கு எம்ஜிஆர் பாணியிலான பாடல்களையும் எழுதிக்கொண்டே இருந்தார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்க வேணும், சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே போன்ற பாடல்கள் புலமை பித்தனின் எழுத்துக்களில் உருவாகியவை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, எம்ஜிஆரை காவிரி நதியோடு ஒப்பிட்டு ஒரு பாடல். நீங்க நல்லா இருக்க வேண்டும் நாடு முன்னேற, தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கன்னடத்து குடகுமலை, கனி வயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி, ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடியொரு வளர்த்தந்தல் தாளாட்ட கண்ணம்பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர்வெற்று என்ற அழகு தமிழ் வரிகள் காவேரியின் பெருமையை சொல்லும். அப்போது படத்தில் குடகு தொடங்கி காவேரி வரை படக்காட்சி அருமையாக காட்டியிருப்பார்கள். இந்த பச்சை கேளிக்கோரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன். மக்கள் திலகம் படத்தில் நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்தில் பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதிய திரைப்பட கவிஞர்கள் அனைவரும் பொது உடைமை கொள்கையை வைத்து பாடல்களை எழுதியிருப்பதை பார்க்கலாம். உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, ஏர்போட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா, எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம்.

0: என்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. விடியும் வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகின்றது. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, ராமன் தனது மனைவி சீதையுடன் தம்பி இலக்குவனுடனும் கானகம் போகும். ராமன் முன் செல்ல சீதை பின் தொடர்ந்த காட்சியை வரப்பிரசாதம் என்ற படத்தில் கங்கை நதியோரம் ராமன் நடந்தான், கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள். அந்த காலத்தில் இலங்கை வானொலியை அலங்கரித்த பாடல்களில் ஒன்று, பூவிலி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே. நடிகர் கமல்ஹாசன் நடித்த படங்களில் மிகவும் பிரபலம் பெற்ற நாயகன் திரைப்படத்தில் இருந்து தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான்போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. தமிழ் ஆர்வலர், தமிழ் அறிஞர், தமிழ் வித்தகர், தமிழ் கவி மாமணி புலமைப்பித்தன் அவர்கள் 2021 செப்டம்பர் 8 இவ்வுலக வாழ்வை இழந்தார். நன்றி.
1: தொடர்வது புலமை பித்தனின் எழுத்தாக்கத்தில் அடிமை பெண் திரைப்படம். எம்ஜிஆருடைய சிறப்பான நடிப்பிலே வெளிவந்த அந்த திரைப்படத்திலே எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் முதன் முதலாக பாடிய சிறப்பு பாடல் 1000 நிலவேவா இதோ நேர்களுக்காக.

0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் முத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, சென்ற வாரம் சுப்பிரமணிய பாரதியாருக்கு நினைவு தினம் வந்தது. அது செப்டம்பர் 11ஆம் நாள். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கடல் திரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். தம் தாய்மொழியாம் தமிழ் மீது அளவு கடந்து பற்று கொண்ட இவர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை நாம் இப்பொழுது பார்ப்போமா? சுப்பிரமணிய பாரதி பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கப்படுகின்றார். பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர். தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளரும் நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியும் ஆவார். தம் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். இவருடைய கவித்திறனை மெச்சி பாரதி என்ற பட்டத்தை எட்டப்ப நாயக்கர் மன்னரால் எட்டயபுரம் அரசபையால் வழங்கப்பட்டது. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். அவருடைய 5 வயதில் அவருடைய தாயார் காலமானார். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே

பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுத தொடங்கினார். தன்னுடைய 11வது வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை அளித்தார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே 1897 செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையினை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார். 1912 கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பட்டன. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டுத்தீயாய் சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ள செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்தது. அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். இவர் சுதேசி மித்திரனில் உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை பணியாற்றினார். ஆடுவோமே பங்கு பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார். பிறகு 1921 செப்டம்பர் 11 தனது 39வது வயதில் இவ்வுலகம் உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியையும் இவருடைய திருவுருவ சிலையையும் இவரின் நினைவு போற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதியை மக்கள் கவி மானுடம் பாட வந்த மகாகவி மாகவி புதுநெறி காட்டிய புலவன் எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்ந்தவர் பல்துறை அறிஞர் புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில் தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். உலகத் தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையில்லை. நன்றி நண்பர்களே.

0: நிகழ்ச்சியிலே அடுத்து தொடர்வது.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மலேசியாவிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஹவுதிகளின் பாப் எல் மண்டேப் நீரிணை முன்னேற்றம் உலக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல். ஏமனில் நீண்ட காலமாக நீடித்து வரும் உள்நாட்டுப் போர் தற்போது மத்திய கிழக்கின் மிக முக்கியமான கடல் மற்றும் எரிசக்தி பாதைகளை நேரடியாக பாதிக்கும் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஈராடுடன் நெருக்கமான உறவை கொண்ட ஹவுதி இயக்கம் செங்கடல் கரையோரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த மேகா துறைமுக நகரை கைப்பற்றியுடன் தெற்கு நோக்கி முன்னேறி பாப் எல் மண்டேப் நீரிணை கரையுள்ள பகுதிகளையும் தீவுகளையும் கட்டுப்பாக்கில் கொண்டுவர முயன்று வருகிறது. இதுவரை ஏமனின் உள்நாட்டு பொருள் ஏற்பட்ட ஒரு பிராந்திய ராணுவ வெற்றி அல்ல. உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள் ஒன்றான செங்கடல் பாப் எல் மண்டே வழித்தடத்தின் பாதுகாப்பு, சவுதி அரேபிய எண்ணெய் ஏற்றுமதி, உலக எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க ஈரான் மோதலின் எதிர்காலம் ஆகிய அனைத்துடனும் இந்த முன்னேற்றம் தொடர்பட்டுள்ளது. மேகா ஏமனின் செங்கடல் கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரம். 2017 ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றடைந்த நகரம் பாப் எல் மண்டேப் நீரிணைக்கு வடக்கே அமைந்திருப்பதால் ராணுவ ரீதியாக முக்கியமானது. செப்டம்பர் 10 ஹவுதிகள் மேகாவை கைப்பற்றியதாக ஏமன் அரசாங்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. மேகாவை கைப்பற்றிய பின்னர் ஹவுதிகள் தெற்கு நோக்கி வேகமாக நகர்ந்துள்ளனர். அரசாங்க படைகள் மற்றும் அவற்றின் கூட்டாளிகள் தெற்குள்ள துபாப் பகுதிக்கு பின்வாதியாக செய்திகள் தெரிவிக்கின்றன. துபாப் பாப் எல்மென் நீரிணைக்கு மிக அருகில் அமைந்திருப்பதால் அங்கிருந்து கடல் போக்குவரத்தை கண்பாணிக்கும் அழுத்தம் கொடுப்புக்கும் முக்கியமான வாய்ப்பு உருவாகிறது. பாப் எல் மண்டேப் நீரிணை உலக வர்த்தகத்தின் முக்கிய வாயிலாக உள்ளது. இது யமன் மற்றும் ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதி நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள குறுகிய கடல் வழிப்பாதையாகும். இது செங்கடலை ஏடன் வழிபுடன் இணைக்கிறது. இதன் வழியாக ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பியுடன் மிகப்பெரிய அளவிலான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. ஒருபுறம் பாப் எல் மண்டேப், மறுபுறம் பாரசீக வழிபுடன் ஹோர்முஸ் நீரிணை உள்ளது. இந்த இரு கடல் வழிகளும் உலக எரிசக்தி வர்த்தகத்தின் முக்கிய உயிர்நாடுகளாக உள்ளன. இதனால் ஹவுதிகள் பாப் எல் மண்டேப் ராணுவ அழுத்தத்தை அதிகரிப்பதால் அது ஏமனுக்கு மட்டுப்படுத்த தாக்கமாக இருக்காது. உலகளுடைய கப்பல் போக்குவரத்துக்கும் பாதிக்கப்பட்ட நிலையை உருவாக்கும். இந்த முன்னேற்றத்தின் மிகப்பெரிய புவிசல் அரசியல் விளைவு ஈரான்

0: தொடர்புடையது. ஈரானும் அமெரிக்காவும் நேரடி மோதலில் ஈடுபட்ட தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுடன் இணைந்த ஹவுதி இயக்கம் பாப் எல் மண்டேப் அருகே வலுவிழந்து டெஹ்ரானுக்கு கூடுதல் அழுத்தத்தை வழங்குகிறது. ஹோர்முஸ் நீரிணை ஏற்கனவே உலக எண்ணெய் சந்தைக்கு மிக முக்கியமான பாதையாக உள்ளது. அந்த பாதையில் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் பாப் எல் மண்டேப் வழிகாட்சியிலும் கப்பல் போக்குவரத்தும் அச்சுறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஹவுதிகளின் முன்னேற்றம் வரும் ஏமன் சங்கத்துக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை இல்லாமல் ஈரானின் பிராந்திய முதலாளிக்கும் உதவும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமை சவுதி அரபுக்கு மிகவும் கவலைக்குரியது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பிரச்சனைகள் காரணமாக செங்கல் வளையத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ள நிலையில் ஹவுதிகளின் முன்னேற்றம் சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதி பாதிப்பை பாரியுள்ள பாதித்துள்ளது. இதன் மூலம் சவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா பாரிய பயன்படுத்த தகவல் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுது. ஆனால் நடமுறை ஒரு கடவுளின் அருகே ராணுவ முதல் அதிகரித்துவாலே உலகின் எண்ணெய் விலை பாரிய அளவு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வானொலி சந்திக்கும் வரை நன்றி உரைபடுகின்றேன். மலேசியாவிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
1: காலை வணக்கம் அந்த தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும் இடனறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒருவர் பகைவரை முற்றுகை இடுவதற்கு ஏற்ற தக்கதொரு இடத்தை கண்ட பின் அல்லாமல் யாதொரு செயலையும் தொடங்காது இருக்க வேண்டும். அதே நேரம் பகைவரை இகழ்ந்து பேசாது இருக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், முரண் சேர்ந்த மொய்ப்பின் அவர்க்கும் அரண் சேர்ந்ததும் ஆக்கம் பலவும் தரும். பிற அரசர்களோடு மாறுபாடு கொள்ளக்கூடிய வலிமை உடையவர்கள் ஆனாலும் அரணோடு பொருந்தி நின்று செய்யும் போரானது பலவித நன்மைகளையும் தருவதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். காலமெல்லாம் திருக்குறளின் பெருமையை பறைசாற்றி வந்த மூத்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் உடல்நலக் குறைவினால் கடந்த வெள்ளிக்கிழமை மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சாத்தங்குடி கிராமத்தில் 1936 பிப்ரவரி 22 பிறந்தார் சாலமன் பாப்பையா. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளநிலை பட்டமும் தியாகராசர் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டமும் பெற்றவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியர், பேராசிரியர், துறைத்தலைவர் என 30 மேலாக பணியாற்றியவர். தனது பணிக்காலத்தில் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்ததோடு பிற துறை மாணவர்களுக்கு பேச்சுக்கலை குறித்தும் சிறப்பு வகுப்படுத்தவர். குன்றக்குடி அடிகளார், ஆசா ஞானசம்பந்தம், பேராசிரியர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் மேடைகளில் தமிழின் பெருமையை பரப்பத் தொடங்கினார் சலமன் பாப்பையா. பிற்காலத்தில் பட்டிமன்றத்திற்கு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தி தமிழில் எளிய முறையில் பட்டிமன்றத்தை கடைகோடி மனிதனுக்கும் கொண்டு சென்றவர் இவர். சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மதுரை கம்பன் கழக நிறுவனர் தலைவர், திருவள்ளுவர் கழக தலைவர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்து வருகிறார். திருக்குறள், அகநானூறு, புறநானூறு ஆகியவற்றிற்கு உரை எழுதியவுடன் இலக்கிய திறனாய்வு குறித்து பல தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டவர். இவரது தமிழ் பணியை பாராட்டி தமிழக அரசு சார்பில் கடந்த 2003 கலைமாமணி விருதும், 2021 ஒன்றிய அரசின் சார்பில் பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது.

0: தவிர தமிழகத்தின் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பல விருதுகளை பெற்றும் உள்ளார். மறைந்த சலமன் பாப்பையா அவர்கள் பிறப்பால் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இறப்புக்கு பிறகு அடக்கம் செய்வதே வழக்கம். இந்த நிலையில் சலமன் பாப்பையா தனது இறப்பை ஒட்டி ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அதில், என் இறப்பிற்கு பிறகு என்னை அடக்கம் செய்ய வேண்டாம், தகனம் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். எந்த காரணத்தை கொண்டும் தன்னை ஒரு மதத்தின் சமூக அடையாளத்தில் குறுக்கிக் கொள்ளக்கூடாது என்ற நோக்கிலேயே அவர் தன்னை தகனம் செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். சலமன் பாப்பையா அண்மையில் பாரதியாருடைய வரலாற்றை தனது பார்வையில் பதிவு செய்யும் நோக்கில் நூல் எழுதும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அந்த நூலை விரைவில் வெளியிட வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்த அவர் பாரதியார் அவர்களின் நினைவு நாளிலேயே காலமானார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் தொலைக்காட்சிக்காக அண்மையில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் சலமன் பாப்பையா பங்கேற்றார். அதுவே அவரது கடைசி நிகழ்வாக அமைந்தது.
1: மேடை பயணம் 1961 முதல் நிகழ்ச்சி. ஒரு இளம் பேராசிரியராக தமிழ் படித்த ஒரு மாணாக்கனாக அல்லது ஒரு ஆசிரியராக வந்து மேடைக்கு வரும்போது இது இவ்வளவு நீண்ட பயணமாக இருக்கும், இத்தனை மக்கள், இத்தனை நாடுகள், இத்தனை கூட்டங்கள், இவ்வளவும் தாண்டி விருதுகள் அப்படின்றத கற்பனையிலேயாவது நினைச்சீங்களா?
2: இல்ல, நினைக்கல.
1: அப்போ மனநிலை எப்படி இருந்தது?
2: ஏதோ தமிழுக்கு ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்ற ஒண்ணுதான் இருந்ததே தவிர, அதுக்கும் காரணம் நான் ஒரு தமிழாசிரியனாக பணி செய்தேன். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப ஏழை பிரிவில் இருந்து வந்தவன், மிக சாதாரணமான மக்கள் மத்தியிலே பழகியவன். அதனால இந்த தமிழை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதும் இருந்தது. அதுதான் எனக்கு நினைவு இருக்கு.
3: விருதுகள் நிறைய வாங்கியிருக்கீங்க ஐயா, விருதுகளுக்கு இணையா விமர்சனங்களும் வந்திருக்கு, ரெண்டுத்தையும் எப்படி நீங்க பாத்தீங்க?
2: பகல் இருந்தால் இரவு இருக்கத்தானே செய்யும், சகித்துக் கொள்ளத்தான் வேணும். ஒருவேளை அது என்னை பதப்படுத்துவதற்காக வந்திருக்கலாம் தானே, ஆனால் நான் அது மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.
3: பட்டிமன்றங்கள்ல முதல் முதல்ல குடும்ப தலைப்புகளை கொண்டு வந்து ஆண்களா பெண்களா அல்லது கணவனா மனைவியா அப்படின்ற முதல் முறை அது வந்த போது அதற்கான வரவேற்பை உங்க உங்க மனசை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அத எப்படி இருந்தது அந்த வரவேற்பு?
2: என்னோடு பேசியவர்களை யாரும் அந்த தலைப்புல பேச மறுத்துட்டாங்க. எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னா, இலக்கியங்களை வைத்து கொண்டேதான் பயணிச்சோம். சிலப்பதிகாரத்திலிருந்து, திருக்குறள்ல இருந்து, பெரிய புராணம், கம்பராமாயணம், திருவிளையாடல் புராணம், இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா பேசுற எங்களுக்குள்ளேயே இரண்டு பிரிவு இருக்கும், கேட்கிறவர்களுக்கு அதுல எதுவுமே தெரியாது. இந்த படிச்சவங்க இவங்க ஏன் இந்த அடி அடிச்சுக்கிறாங்க அப்படிதான் நினைச்சாங்களே தவிர, முதல்ல ரொம்ப ஆர்வமா வந்த கூட்டம் மெல்ல கலைய ஆரம்பிச்சிருச்சு. அதுபோல கூட்டமே அதிகம் வரல. அதிலும் கூட பெண்கள் மொத்தத்துக்கு வர மாட்டாங்க, ஒரு பெண் இருக்காங்க மாட்டாங்க. ரொம்ப யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா குண்டக்குடி சாமிகளுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க. அதனாலே இந்த தலைப்பை நாங்கள் கொண்டு போகும்போது பேச்சாளர்கள் ஒத்துக்கொள்ளலை. ஒரு முறை அவளை கெஞ்சினேன் நான், இது ரொம்ப விரும்பி கொடுத்துட்டாங்க இந்த தலைப்பை, போட்டுடுவோம்னு கெஞ்சினேன், ஒத்துக்கொண்டுட்டாங்க. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக பெண்களுடைய கூட்டம் தான் மிகுதியாக வந்திருந்தது. அதுதான் முதல் முதல்ல பெண்கள் கூட்டத்தை நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ எங்கள் பேச்சாளர்களில் அது குறிப்பாக பெண்கள் கேட்டாங்க, இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு. சரி பார்ப்போம் என்ன அப்படின்னு பேசுனாங்க. இலக்கியத்திலிருந்து தான் அன்னைக்கு நாங்கள் பேசின மெஜாரிட்டி. நான் மட்டும் ரெண்டு மூணு இந்த தனி பாடல்களை எடுத்து வச்சுக்கிட்டு, நாட்டு பாடல்கள், அந்த பாடல்களை வச்சுக்கிட்டு பேசினேன். அநேக பெண்கள் மேடையில், மேடையில் மட்டும் இல்லை கீழே அழுதார்கள். அது முடிந்த ஒரு பாடு பெண்களெல்லாம் வந்து எங்கள் கூட்டத்தை நெருக்கிறாங்க. எங்கள் பேச்சாளர்கள் யார் யார் இது வரைக்கும் பேச மாட்டோம்னு சொன்னாங்களோ அவங்க சொன்னாங்க, இதுதான் தலைப்பு, இனிமேல் இதைத்தான் பேசணும் அப்படின்னாங்க. அநேகமாக கணவனா மனைவியா என்ற அந்த தலைப்பை மதுரைக்குள்ள மட்டும் ஒரு 100-150 தடவை போட்டிருப்போம்.
1: கூடுதலாகவே இருக்கும், இன்னும் கூடுதலாகவே
2: இருக்கும். மதுரைக்குள்ள மட்டும் தமிழ்நாடு முழுக்க நிறைய போட்டிருக்கிறோம். அதற்கு பிறகுதான் பெண்கள் மத்தியில குடும்பத்துக்குள்ள போயிட்டோம் நாங்க.

0: என்னுடைய குரல்ல அந்த அன்பு குழந்தைகளேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா,
1: தாய்மார்களே,
0: அன்பு தாய்மார்கள், அத உங்க குரல்ல கேட்கணும்னு பல பேர் நேயர் விருப்பம் சொல்லிட்டே இருக்காங்க. அத ஒரு தடவை எங்களுக்காக சொல்லுங்களேன்.
2: அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம்.
1: தமிழ் சமூகத்துக்கு பட்டிமன்றம் என்ன கொடுத்திருக்கிறது?
2: தெருவோரத்து மனிதனும் தனக்காக பேசப்படுகிற இடம் இது என்று நம்பி வந்து உட்கார்ந்து கேட்கிற இடமாக இருக்கிறது. சராசரி மனிதனுடைய கவலைகளை, அவனுடைய பிரச்சனைகளை அவனுக்கான மொழியில அவனுக்கிடம் போய் சேர வேண்டிய இலக்கிய செய்திகளையும் எடுத்து சொல்லுகிற மேடையாக அதை நாங்கள் ஆக்கினோம். அதில் வெற்றி பெற்றோம்.
0: எங்க சைடுக்கே நீங்க தீர்ப்பு அதிகமா சொல்லீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு.
1: உண்மை,
0: நாங்க இருக்கிற பக்கத்துக்கே தீர்ப்பு
1: பெரும்பாலும் பெண்கள் அணிக்கே தீர்ப்பு போகிறது அப்படின்னு சொல்றேன்.
0: ஒரு குற்றச்சாட்டு உங்களை பற்றி இருக்கேயா.
2: 1000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட இனம் அது, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்காக இன்னும் சில தலைமுறைகள் பேசியது தவறல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன்.
0: நன்றி ஐயா.
1: ஐயா, அவர்களுக்கு விகடன் குழுமம் 1,00,000 ரூபாய் இந்த விருதோடு சேர்த்து வழங்கி இருக்கிறது. ஐயா, அவர்கள் தன்னுடைய பங்காக 1,00,000 ரூபாயை சேர்த்து மொத்தம் 3,00,000 ரூபாய்க்கான ஒரு காசோலையை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் உருவாக்குகிற தமிழ் அறிவு வளாகத்தின் கட்டுமான பணிக்காக வழங்குகிறார்.
0: எங்க ஐயாவை பற்றி, அவரிடம் கொடுப்பதை எப்போதுமே அவர் 2-3 மடங்காக திருப்பி கொடுத்து நாங்க பார்த்திருக்கோம்.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்னைக்கெல்லாம் ஒரு காதலை சொல்றதுன்னா சோசியல் மீடியால ஒரு இமோஜியை தட்டிவிட்டா போறோம், காதல் அந்த பக்கம் போய் சேர்ந்துரும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு அவங்க அந்த பக்கம் இருந்து இன்னொரு இமேஜஸை தட்டி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் 1975 வந்த இந்த படம், இந்த பாடல், அதுக்கு அப்புறம் இருந்த காதலர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். தன்னோட காதலை சொல்றதுக்கு ரொம்ப சத்தமாக ரேடியோவில் வச்சு கேட்கறதா இருக்கட்டும், போகிற போக்கில் அந்த பாட்டை ஒலிக்க விட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இப்படி பல பேருக்கு காதல் வளர்றதுக்கு உதவியாக இருந்த பாடல்னா இதை நம்ம மிகையாக சொல்ல முடியாது. படம் தேன் சிந்துதே வானம் 1975 வந்த படம். 50 வருஷங்கள் கடந்தது. இது 1 வருஷம்தான் இந்த படம் வந்து இந்த பாட்டு வந்து பிரபலமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாடலை பல வருடங்களுக்கு பிரபலமாக்குனது யாருன்னா இலங்கை வானொலி தான். பாடலுக்கு வரி எழுதியவர் வாலி அவர்கள், பாடலுக்கு படத்திற்கு இசையமைத்தவர் வி குமார் அவர்கள். மிக அற்புதமான இசையமைப்பாளர் பாலச்சந்தர் அவர்களின் வலது கையின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் அத்தனைக்கும் இசையமைத்த ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த பாடல் வந்து பியானோவோட இசையோட ஆரம்பிக்கும். ஆனா இதுல வந்து பேஸ் கிட்டார் கிட்டார் வந்து ரொம்ப கோலோச்சி இருக்கும். அந்த கிட்டாரை வாசிச்சது மாஸ்ட்ரோ இளையராஜா அன்னக்கிளி படத்துக்கு முன்னாடி. அற்புதமான இந்த பாடலை பாடியவர் திரு ஜேஸ்தாஸ் அவர்கள். அந்த காலகட்டத்தில் MSV-யின் பாடல்கள் மிக பிரபலமாக இருந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப போட்டி போறாம கிடையாது. MSV வி குமாரை கூப்பிட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு உன்னிடம் மயங்குகிறேன் குமார்னு சொன்னதா அந்த காலத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இது. வி குமார் மிக பிரபலமாக ஆகலைன்னா கூட அவருடைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் பிரபலமானவை. இந்த படத்தில் முக்கியமான இந்த பாட்டில் பியானோவை நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா பியானோவை நிறைய யூஸ் பண்ணது அவரா தான் இருப்பாருன்னு சொல்லுவேன். மனதிற்கு இதமான உன்னிடம் மயங்குகிறேன் காதலை சொல்லும் பாடல் இன்று உங்களுக்காக.

அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு பிடிவாதம் வெற்றியின் அடிநாதம். குழந்தைகளை எல்லோருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கோ பிடிவாதம் பிடிக்கும். இந்த பிடிவாதம் வெற்றியின் அடிநாதம். பிடிவாதம் ஒரு தவறான குணம் அல்ல. எதற்காக பிடிவாதம் என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்தியாவில் பிரபலமான துருவன் கதை ஒன்று உண்டு. அப்பாவின் மடியில் உட்கார போனான் குழந்தை, பிடித்து தள்ளினாள்.

சித்தி. அழுது கொண்டே அம்மாவிடம் போனான் துருவன். கடவுளிடம் போய் முறையிடு என்று கடவுளிடம் கை கழுவினாள் அம்மா. பிடி பிடி என்று கடவுளையே பிடிக்கிற பிடிவாதம் அந்த பிள்ளைக்கு இருந்தது. கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்தான் துருவன். அப்பாவின் மடியை இடங்கேட்ட குழந்தை ஆண்டவன் மடியில் உட்கார்ந்து கொண்டான் என்கிறது வரலாறு. மற்றொரு கதை. மழைக்காக பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. எல்லோரும் வெறும் கையை வீசி கொண்டு வந்தனர். பிஞ்சு பிள்ளை மழை வரும் என்ற நம்பிக்கை அதன் மனதில் இருந்ததால் அது மட்டும் குடையுடன் வந்தது பிரார்த்தனை கூட்டத்திற்கு. அவநம்பிக்கையுள்ள 1000 பேரை தண்டிப்பதை விட நம்பிக்கை உடைய குழந்தைக்காக மழை பெய்விப்பது தன் கடமை என்று கடவுள் புரிந்து கொண்டார். மழை பெய்தது என்பதும் ஒரு கதை. குழந்தை பருவம் என்பது வெறும் அசட்டுத்தனத்தின் அரங்கேற்ற மண்டபம் அல்ல, அசைக்க முடியாத அஸ்திவாரத்தின் ஆரம்ப பருவமும் கூட. மீண்டும் ஒரு கதை. அவள் ஓர் 8 வயது சிறுமி. அவளுக்கு ஒரு சின்ன தம்பி. தம்பிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்பது மட்டுமே அவளுக்கு புரிந்து கொள்ளும் வயது. என்ன நோய், எப்படி சரியாகும் என்பதெல்லாம் புரிய முடியாத பருவம் அது. திடீரென்று அவள் குடியிருந்த வீட்டை விட்டு அம்மாவும் அப்பாவும் சிறிய வீட்டுக்கு மாறினார்கள். தம்பியின் மருத்துவ செலவு, உணவு செலவு இவற்றை சரிக்கட்ட பெற்றோர் வீடு மாற வேண்டியிருந்தது. அந்த சின்ன பையனை தக்க வைக்க பல லட்சங்கள் கரைந்து கொண்டிருந்தது. இந்த கஷ்டம் அந்த 8 வயது குழந்தைக்கு தெரிய வேண்டாம் என்று பெற்றோர் நினைத்தனர். ஒரு நாள் பெற்றோர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது, ஏதாவது அதிசயம் அல்லது அற்புதம்தான் இந்த சின்ன பையனை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதனர். அடுத்த வினாடி அந்த சிறுமி தன் நெடுநாள் சேமிப்பு உண்டியலை கவிழ்த்தாள். அவசர அவசரமாக அதை அள்ளிக்கொண்டு வீட்டு பின்வாசல் வழியாக ஓடினான். அடுத்த தெருவில் இருந்த மருந்து கடைக்கு போய் சில்லறையை மேசையில் கொட்டி, அற்புதம் கொடுங்கள் அல்லது அதிசயம் கொடுங்கள் என்றாள். மருந்து கடைக்காரர் புரியாமல் விழித்தார். கடையில் ஏதோ வாங்க வந்திருந்த கணவான் ஒருவர் ஆச்சரியமாய் அந்த சிறுமியை கவனித்தார். முகம் வாடி போனவளை தேற்றி விவரம் கேட்டறிந்தார். உலகப்புகழ் பெற்ற நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்னல் ஆம்ஸ்ட்ராங் அவர் தனது காரில் அந்த சிறுமியை ஏற்றி கொண்டு சிறுமியின் வீட்டுக்கு வந்தார். சிறுமியின் தம்பிக்கு நிகழ்த்த வேண்டிய அறுவை சிகிச்சையை கண்டறிந்தார். தன் மருத்துவமனையிலேயே இலவசமாக அறுவை சிகிச்சையை நடத்தி காட்டினார். பிள்ளை பருவத்தின் பிடிவாதத்தால் ஓர் அதிசயம் நடந்தே விட்டது. அற்புதம் நிகழ்ந்தே விட்டது. நியாயமான பிடிவாதம் வெற்றியின் அடையாளம். நன்றி.